மீஹும் அல்லாஹா கியமம் உமங் அவசுகன்னாஷ் ஹம கஷ்வரும் திமங்கலேகு ஃபானி எகலாங்க ஹதரத்தும் தியபா மீஹுங்க காத ஃபுனுவி பயாம் வெகிங் ஹுரி இந்தார் குரவ்வா பேகலகீமே.

0: அனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குரவிய எமீஹெக்க பண்டபுரே நுபா கம்பாரே ஆதமுகே தரியா புரா கமுகே நுவையே ஃபஹ கொம்மெஹெங் கினாங் காம் வெஜ்ஜனம ஃபஹ ஏனா கேவும திம்பா குள எப்பயே அதி ஏனாகே புய்ம திம்பா குள எப்பயே அதி ஏனா நேவாலும திம்பா குள எப்பயே எபஹி பண்டபுரிகே நேவாலும தத்திவா வர கேவுமாய் புய்ங் கினனு குராஷ
1: ಮೀ ದಿವೆಹಿರಾಜ್ಯಗೆ ಅಡು ದಿವೆರಾಜ್ಯಗೆ ಅಡು ಬಾರಗಡಿ ಸೋಳ ಮಿನಿಟ್ ಗಮಿಗಿನ ಸ್ಥಿನಿ ಮೇದ್ಗೆ ಮೆಂದುರು ನಮಾದ್ವ ಗುತುಗೆ ಬಂಗಿಯ ಬಂಗಿದ್ವಾ
2: ಅಲ್ಲಾಹು ಅಕ್ಬರ್ ಅಲ್ಲಾಹ್

எவரெங்க தரிங் ஈமாம் உமாய்க்கு எவரென்ன தபா உமும் எவரெங்க தரிங் வெஸ்திமன் ரஸ்கலாங்க எவரென்னா இத்தர ஜாகா சுவர்கேகா லவ்வா முஷீமே அது எவரெங்க அமலக்கும் எவ்வி சிச்சு திமன் ரஸ்கலாங்க முஞ்சன் நுக்ரவ்வா முஷீமே கொம்மெ மீஹ கீவிஸ் எ மீஹக்கு ஹோதி அமலக்க கண்ட அழுவா ஃபாவா ஜஜா டிபேனே மீஹக்கே.